தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தச்சனு தத்த சரித தனத தனுத